0: வெறித்தனங்கள் உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவர், எங்களோடு இணைந்து ஜெபிக்க இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, தொடுங்க அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா, நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்க, ஒவ்வொரு நோயும் சுகமாக்க, ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு சேவனை கட்டு உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க. கட்டச்சப்படத்தினால அப்பா அப்பா, நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்க குணமாக்க குணமாக்கப்பா. அப்பா அப்பாமே துதிக்கிறேன், கேன்சர் வியாதி சுகமாக்க, கிட்னி பலேந்த குணமாக்குங்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதி சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனை அழித்து போடுங்க. ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவரே, கெஞ்சுறப்ப, நரம்பு பலியன்ற குணமாக்குப்பா, நரம்பு பலியன்ற குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவர, காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சர குணமாக்கப்பா, அல்சர குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமாலை குணமாக்குங்கப்பா ஐயா. கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுகில் பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை. என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்கள் சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்தில் மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தைக்கிட்டு ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை. தே வல்லமை, தே வல்லமை, தே வல்லமை. இப்போ இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும்ப்பா. தர்மடாஸ்திரி மேலே அப்பா வல்லமை இறங்கிச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒரு மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்கிறே. வல்லமை வல்லமை அப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தினால, ஏசுக்கிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும். பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்கள மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே, பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர். யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுகத்து நாமத்தில் சாத்தன் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுகத்தால் நிருமணக்கு ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். ஏசு நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ

0: மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15 31 வசனம்.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது.
0: உனக்குள்ளதாயிருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. நம்ம கற்றோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சுருக்கிறோ அத்தனையும் நமக்குரி தான். அதான் என்னுடையெல்லாம் உனக்குரியதாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம விருப்பமானால் அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு 73:23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: அப்போ கத்திர சங்கீதக்காரர் சொல்கிறார், எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் அப்போ நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்போ கத்தரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னை பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது அவருடைய ஆவியோடு நம்ம என்ன செய்யணுமா, ஒரே ஆவியா, கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மளோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நம்ம தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்க தான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்கள், வாசி பாருங்கள். அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:22. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையவில்லா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தர் எப்போ தான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா. 16:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பள்ளி சொலுத்தி ஆண்டவர் துச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பள்ளி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் துச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பள்ளி செலுத்துறேன் அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பள்ளி செலுத்துறான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள நினைச்சு எப்போதும் கத்திர நினைச்சுனோம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு யார் விடையது, கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் ஒன்னு அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்ள எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவரை நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
0: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ, அதே போல் பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல,
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, கர்த்தர் சொன்னார் கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்படு. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான் சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோட என்னோட இல்லை உன்னோட. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்கள், ஆகாயம் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முதல் அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடினா என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதான், ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவர் இடத்துல ஒன்று இருக்கு. அதுவும் சரி, ஆண்டவர் சென்னைக்கிறவங்கள அவர் சென்னைப்பார். அவரை நம்ம சென்னைச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சென்னைப்பார். வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலம் தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவரை நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இந்த செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான், கட்டாயம் நமக்கு தருவார். 1 புஸ்தகம் 29:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாராலதான் வருது, கர்த்தராவது வருது. ஐஸ்வரியம் காலம் உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
1: பலப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினாலாகும்.
0: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால் ஆகும், பலப்படுத்த அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் காலம் எல்லாம் அவற்றத்தான் இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகித்தா போதும், அதிகாலையில் இருந்து செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையே நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கணம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாக்க புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகள் கடன்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ என்ன செய்ய போகிறதில்ல, கடன் வாங்குறதில்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்க, என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கணமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திரம் ஆசீர்விச்சு மேல் ஆசீர்வித்து மேனேஜர் வரா. உபாகம் 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேல் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி,
0: தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்விச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் காலை அதிகாலை இருந்து செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடியும். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்கு ஏசப்பா, குணமாக்கு ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே விட வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாமல் ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெல்லிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி செய்யீரு. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, குழந்தை இல்லாம நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிறாய், தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய. கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சே சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுக்கு அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 8144192192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asminkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம்
1: என்னதான்
0: கர்த்தருடையது சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடை தான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூன்றாவது ஜெயம் கருத்துடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் விடையதான்? கருத்துடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2:14
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்கிறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்கிறார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்குது? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்ட போகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்த ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்துருக்கு. எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்போ. எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும். எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடைய என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்
0: உங்களிடமாய் விளங்கிய
1: தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஊழியம் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திர என்ன கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்த செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே வல்லமை உங்களுடைய தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? ரெண்டு நாளாம் புஸ்தகம் 16:9
1: என்ன
0: செய்யும் உலாய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றும் அப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முதல் கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்திரை தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதை சொல்ல என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டோட ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுறேன், என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொள்ற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்துல ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முடிய முடியும். நான்காவதாக தேவன் என்னது, தேவனுடைய இது வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமாக தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாரிக்கல கர்த்தர் பாரிக்கு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாஸ்து பாருங்கள், சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமையில்
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: நம்ம வல்லம் பெற்றிருந்தால் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடைய தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமையும்
0: மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு இல்லை. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறார், பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளை ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர்ற எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் தான் இருக்குது.
1: அங்கே இருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். எப்பாருவாரு ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும், 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்கே போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போகிறப்ப கத்தரோடு இருந்தால் பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படா சிறுமந்திய, ராஜ்ய பிதா ராஜ்யத்துக்கு கொடுக்க. பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம், 90 வருஷம், அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யுக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடுன்னு நினைக்கலங்க. இப்போ சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண
0: போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்து கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழிய ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த 3
1: நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு யோவான்சு விசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கத்திற்காக நம்ம செய்ய.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பார்த்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, அங்கே நம்ம சின்ன ஊழியமாவது கத்திற்கு நம்ம செய்யணும். சரி, கத்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையெல்லாம் உன்னுடையெல்லாம். முத என்ன ஆண்டுது, முத ஆண்டு ரட்சிப்பு கத்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது, மூன்றாவது செயம் கத்தருடையது, நான்காவதாக வல்லமை கத்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கத்திருக்கா செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலகத்து வழியை பிரவேசிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன மூலியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழியம் செய்வானா பிதாவானவர் கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியம் செய்கிறவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொல்லணும். அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லம் எனக்கு தாங்கப்பா, வல்லம் இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்னை நம்புவாங்கப்பா, வல்லம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிடுறோம் ஒளிஞ்சிடுறோம் ஒவ்வொருவரும் கத்தரை நோக்கி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வல்லமே தாங்க, வல்லமே தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கத்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்கள். ஒன்று பொருந்தியார் 7:31 வசனம்.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்.
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும்போது நம்ம ராஜாவாக நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும் அந்த வேஷம் என்ன செஞ்சிடும் கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு எரி நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்போயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசுப்பா சொன்னாங்க, நான் மகனை எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் மோடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும் துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போதும் மோடி இருக்க, எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிய சித்தம் இல்லை. ஆண்டவரே எள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க. ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமே தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். லைவ்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்தர் பெரியவர் மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்துடைய கிருபை நாள் அவங்கள தாங்க முடியாத செபிக்கிறோம். நன்மையினால் முடிச்சு விட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பண கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவரு. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க. அன்றுவரே கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் தானப்பா தர முடியும். அன்றுவரே நீங்கள் தான் தரணும், குழந்தை பாக்கத்தை தரணும். அன்றுவரே கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரல் மணியாக செய்யிக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் நீர் கட்டிட முடியாய் செவிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். கத்திர நம்பர்களுக்கு செழிப்பாருன்னு சொன்னீரப்பா, கத்து நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரமுடிக்காய் செவிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவரே. குடிய மாற்றுமையை தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் திற மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர். அப்பா குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் தர மாற்றுகிறவர், நீர் குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமா இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பா நீ உள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமை. ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பாமை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜபத்தோடு துதியோடு போக கிருபை தாருமப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்கள் தான் பாதுகாவலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா மக்கியை செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி

0: செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீத 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாரும் அங்க பிள்ளைகள் பெறம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது அங்கே, சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுவியா? அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம்.
1: பெனியமீனை
0: குறித்து,
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்.
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: பார்த்தீங்க, அவர் பெனியமீன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானது அவர். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாளும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குதுங்கிறது நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்கிறேனா இல்லை கத்து பிரியமான பிள்ளை வாழ்கிறேனா சொல்லும். உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் பிரியமான செய்ய எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும்.
0: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி
0: என் உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன்னா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமாக நம்ம இருதே என்ன செய்யணும், ஆண்டரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே முடி நல்ல ஆவினால் என்னை செம்மையான வழி நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சி நம்ம கெஞ்சுக்கணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாக இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்கள் எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை தனியே இருக்க விட மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே நம்ம பிரியமானதை செய்யறேனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்ருக்கணா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்.
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு, உண்மையாக இருந்தால் கர்த்தர் பிரியம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 51வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளாக வருவார், சின்ன காரியமா பெரிய காரியமா அதில் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கத்திருக்கு பிரியும், உண்மைகளாக கத்திரு பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் உண்மைகளெல்லாம் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களே அவன் நான் என்ன செய்வதில்ல தனியாக இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கத்திரி பிரியமானது எப்போது செஞ்சாலும் பார்க்கலாமே செய்வார், தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கத்தை நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கத்தை நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கத்திற்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம். உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கத்திற்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கத்திற்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குறோம், அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கத்திர பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கத்திரிக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும், ஆத்தம் மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் செய்வ, வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10
1: கர்த்தரின் நாமம்,
0: கர்த்தரின் நாமம்
1: பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு, யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மென் செய்வோம், நம்ம சுகமா இருப்பான். ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளாக நினைக்கிறவர் நம்ம நீதிமான் தான், கரெக்ட் தான், கத்துட்டு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கக்கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவுங்க, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, Romans 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்னைக்கு பிரியமெல்லாம் பேசியிருக்கேனே, கோப்பட்டிருக்கேனே, இன்னைக்கு நான் கசப்பு வந்திருக்கிறேன், வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்ப சொல்லணும். நான் நீ கோப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்னைக்கு போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உங்கள் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கோப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தரி வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு ஆண்டு பிரியமில்லாத குழந்தை மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாட்டை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால் முடியும், தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் நீ கழுவணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்கள் நம்மளை சுத்திகரிக்கும், என்ன பாவம் இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26
1: நீதிமானோ,
0: நீதிமானா
1: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்,
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும், சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துடைய யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா, நம்ம உள்ள தலைசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாத விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட படப்படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமானம் இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட படப்படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்துறை சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்துறை சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ளே சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, என்ன செய்வாங்க அங்கே போய் நீதிமான் என்ன செய்வாங்க, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமன்றனா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்போ நீதிமன்றம் ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமன்றம் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்களேருந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்க மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன். இன்னொரு ஆண்டவர் நீதிமான் அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானம் மாற்றினா நம்ம உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களுக்கு இறுதியோடு கலந்துருக்கணும். நீதிமான் செய்யலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அதிசயமான இருக்க
1: நீதிமானோ,
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும், அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதுதான் நீதிமன்ற குணம். மொதல் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களாம் பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுற. பாத்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வ, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுற மட்டும், நம்மளால் அவங்க சீர்றாங்கல்லே, எதிர்ப்பாக இருக்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க, அவங்க மீது இப்போ கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
0: சீர்றவங்க, சீர்றவங்க போய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு போய்கலான்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறாரா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹலேலூயா. உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க. அது மாத்திர இல்லை, பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹலேலூயா. ஒரு மலைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்ப்பா இருக்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா, கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்துட்டு வேதம் சொல்லுது, 17:17.
1: கர்த்தாவே, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கத்து கேட்பேன். சிறுமை ஒன்றவங்க தான், நம்ம ரொம்ப அற்புதமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கோம், எல்லாரையும் பார்த்தா அற்புதமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனால் கத்தர் என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்புதமாக நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் விலைக்கு உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நம்ம கத்துட்டு கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்துற என்ன செய்யற, நமக்கு நம்ம வேண்டுதல கேட்பார். ஹலேலூயா. ஏற்க ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடுமே துதிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனாய் கத்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், அனுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவர். நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்தும்ல நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஐயா. அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருமாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிங்களை உடைத்துப்படும், பிசாசுங்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அன்றிக்கொள்ள கிருவச் செய்ய செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செய்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்ஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடியா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான நேரத்திற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஜெப நேரத்தை திருவிருந்த ஆராதனையை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்தவரே, கொடுத்திருக்கிறதான அந்த அருமையான நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுதி ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தராகிய தேவனே, நீ தலைவராயிருந்து இந்த கூட்டங்களை நடத்துவீராக. நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பை எடுத்துக்கொள்வீராக. அப்போ அந்த கூட்டங்கள் குரதமாக எழும்பி வருகிற எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவிகள் எல்லாம் இயேசுவே நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு குரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தோ சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்தினுடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு குரதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். பாடப்போ பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறெடுக்க போகிற மன்றாட்டு ஜெபங்கள், கேட்கப் போகிற தெய்வ செய்திகள், அப்பா நாங்கள் பங்கு பெறுகிற திருவிருந்த ஆராதனை அனைத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால், இயேசுவின் ரத்தத்தால், தேவ தூதலால் இந்த சுற்றி வேலி எடுப்பீராக. நிறைய தலைவராயிருந்து இந்த கூட்டங்களை நடத்தி தாரும். மின் கருவிகள், இசைக்கருவிகள் இயக்கிற இந்த பிள்ளைகள் எல்லார் மீதும் உங்க ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. வீடில் இருந்த வண்ணமாக இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஜனங்கள், ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு பிளவின் தோவருக்கு வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றும். தங்க தடையில்லாமல் ஸ்டக்காகாமல் போக உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தாழ்த்து கொடுக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கண மகிமை எல்லாம் செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம்.

ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வாசித்து பார்த்தீங்களா, 91 சங்கீதத்தில் சொல்றார் பாருங்களா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். இதை தான் நான் பாடலாக பாடினோம். 91 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அரைகுறை ஆயுசு இல்லை, பூரா ஆயுசை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். இவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க. அதுதான் பாடலாக பாடினோம். 7 வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. நாம் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் 92 சங்கீதம் 1 வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே எமது கிருபையையும் இரவிலேயும் சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை பாடி துதிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி நாம் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட்.

146வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 146வது சங்கீதம் முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிப்போமா. யாராவது ஒருவர் வாசிக்கு பார்க்கலாம். 146வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். பாருங்க, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரே துதி. அப்புறம் நான் உள்ளளவு இந்த உலகத்தில் நான் உள்ளளவு என் தேவனே நான் கீர்த்தனம். அதுதான் நம்முடைய இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் பரியந்தமும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த பாடி துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 147வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய தேவனை பாடி அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு நல்லது. ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அமைதியாக கூட நல்லா பாடணும், துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். சர்வலோக அதிபா, நமஸ்காரம்.

நம் எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தரை, கடல், உயிர், வான் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய தேவனை தான் நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் கரை திரை பிழை இருக்குமானால் ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை பரிசுத்த

மகனாக மகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்த வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார்ட். என்னை உண்மை போல மாற்றிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உண்மை போல மகரன் ஆண்டவரை கேட்போமா. எல்லா கண்களையும் மூடி எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. இந்த பாடலை ஜபத்தோடு கூட பாடுவோம்.

உம்மை போல பரிசுத்தத்தை எனக்கு தார ஆண்டவர், கேட்கலாமா? உம்மை போல பரிசுத்தாவியான் நிரப்பும் ஆண்டவரே, அன்புள்ள மனதுருக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சாந்தத்தை தாரும், மனத்தாழ்மையை எனக்குள்ள தாரும், ஞானத்தின் ஆவியை தாரும், ஜபத்தின் ஆவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும். கேட்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், வாய் திறந்து சொல்லுங்க. என்னை மாற்றும், எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும், எனக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே.

கேட்போம் கேட்போம்.

நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு. விவரிக்க முடியாத ஐயா, பாவங்களை மன்னித்தீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதிங்க, அவர் நாமத்தை சொல்லி துதிங்க. நல்லவர், பெரியவர், அதிசயமானவர். ஓ ராகா போ ஷாகா பா தோ கா பா லா பா ரா பா ரா பா ஓரி கர பரி பர பர பா. அப்படியே ஆவியனுக்கு உள்ளத்தை திறந்து கொடுப்போமா. ஓ இரு நிரப்புங்க அப்பா.

வல்லமை வல்லமை வல்லமை அரசு பசுத்தாவியானவர்கள் அக்கிலன் அரசுங்க வல்லமையா கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. பசுத்தாவியானவரே வல்லமையா கிரியை நடப்பீங்க. ரட்சிப்பின் தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க. பசுத்தாவியானவரே உயர்ந்தவரே சிறந்தவரே உன்னதரே பாமி துதிக்கிறோம். வல்லமையா கிரியை நடப்பீங்க. வல்லமையா கிரியை நடப்பீங்க. வல்லமையா கிரியை நடப்பீங்க. தேவாதி தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க. பரிசுத்தாவியனை பலமாய் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க. ரச்சா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப வல்லமை வல்லமை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அக்கினி நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்க

0: பாரத்தோடு கருத்து அவர் என்ன சொல்றோம் அதுக்காக கருத்தா ஜெபிக்கணும்.
1: விவசாயிகளுக்காக நம்ம சவம் போடுவோம். விவசாயிகள் யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. விவசாயிகளை ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நல்ல வல்ல போதுமான வழியை தேவன் தரணும். நல்லா வெள்ளம் விளைச்சல் விளையணும். அப்போ தான் நம்மளாம் சந்தோஷமாக வாழ முடியும். விவசாயிகளுக்காக நம்ம சவம் போடணும்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா விவசாயிகளுக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விவசாயிகளை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் விவசாயிகளோட கண்ணீரை தொடங்க தகப்பனே அப்பா, மே துதிக்கிறோம். அவர்கள் கிடைக்க வேண்டிய நல்ல சலுகைகள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க தேவர் உதவி செய்வீராக ஏசப்பா. அப்பா மே துதிக்கிறோம். அவர்கள் விதைக்கிறதான விதை 100, 60 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்க விவசாயிகள் ஒருத்தர் கூட ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது ஏசப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேவனே எங்க விவசாயிகளை நீங்க தான் காப்பாற்ற வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. ஒருத்தர் கூட ஆண்டவரே மறிக்க கூடாது அப்பா. ஒருத்தர் கூட மனம் உடைந்து ஆண்டவரே ஐயா மறித்து போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்க எப்படியாச்சும் இரக்கத்தை கட்டளிட வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம். விவசாயிகளுக்காக நீங்க செபிக்க சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. எங்க விவசாயி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளை தேவரீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. தேவனே மே துதிக்கிறேன். எங்க விவசாயிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் பா. எங்க விவசாயிகள் எல்லாரும் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விவசாயிகள் மேலும் முத ஆளுகை இறங்க வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்றுவீராக. கர்த்தரை நோக்கி பார்க்கிற விவசாயிகளாக தேவரீர் மாற்ற வேண்டும் நன்றி செலுத்துறோம். துதிகன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: கர்த்தாவே எங்கள் செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் யாருக்கு யாரை சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள கொண்டு வரணும். யாரை கொண்டு வர கர்த்தர் சித்தமாக இருக்கிறவங்கள கொண்டு வரணும். ஏந்திரத்திலையோ தந்திரத்திலையோ மந்திரத்திலையோ யாரும் ஜெயிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தம் இருக்கிற அவங்கள கொண்டு வரணும். அதே போல் சிலோன்லேயும் இந்த வருஷத்தில் எலெக்ஷன் இருக்குது. இதே போல் அமெரிக்காவிலும் எலெக்ஷன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே தேவனே தலைவராய் சகாயராய் எல்லாவற்றுக்கு எல்லாமா இருந்து அவரே நடத்தி தரணும். அதுக்காக செம்பலாமா நல்ல கருத்தாக செம்பலாம்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பாராளுமன்ற அப்பா தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதற்காக கர்த்தர் எங்களுக்காக நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக கர்த்தர் ஆண்டவரே துணை நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த தேர்தலில் எந்த ஒரு குளறுபடிகள் வரக்கூடாதப்பா. இயந்திரத்தில் ஆண்டவரே அப்போ ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. வாக்கு சாவடிகளிலே ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்ப நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆளுங்கும்படி ஆளும்படி எங்கள் கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் நல்ல ஆண்டவர் ஒரு பிரதமர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவரை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நியமித்து தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்க தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா வாக்கு சாவடிகளிலே உம்முடைய தேவத்துவதை நிலைநிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கும் கலவரங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது ஆண்டவரே. மந்திரத்தினாலோ மாந்திரகத்தினாலோ அப்பா ஊழலினாலோ ஆண்டவரே எந்த ஆறும் ஆண்டவரே ஆட்சியை பிடித்து விடாதபடி சத்துருவின் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிசாசானவனி கிரியைகள் எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே தந்திரங்கள் ஆண்டவரே எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. இந்த தேர்தலில் கர்த்தர் தாமே முன்னின்று நடத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்களிக்கிற எங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு போட வேண்டும் என்று ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஆண்டவர் உள்ளத்தில் ஏவி அப்பா எந்த பிரதமரை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய ஆதீனத்தில் நினைத்திருக்கிறீரோ அந்த பிரதமரை கொண்டு வரும்படி எல்லா உள்ளங்களிலும் கர்த்தர் ஏவுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஸ்ரீலங்காவிலும் ஆண்டவரே அமெரிக்காவில் நடைபெற போகிற தேர்தலில் கர்த்தர் ஆண்டவரே நல்ல பிரதமரையும் ஆண்டவரே நீர் தர வேண்டுமா ஜெபி

0: எந்த கலவரங்கள் எதுவுமே வரக்கூடாது சப்பா. எங்க தேசங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும், நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா மனம் திரும்பணும். யாரெல்லாம் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கவங்களோ, எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லை, எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சி போகுது, எத்தனை குடும்பங்கள் இதனால தற்கொலை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாது. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும், அதுக்காக சொல்லலாம்.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நீங்கள் தாமே எப்படியாவது நீர் மாற்றி தரும்படிக்காக கெஞ்சி கேட்குறோமாப்பா. குடிக்கிற ஜனங்களெல்லாம் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை குடித்து எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா, எவ்வளோ உபத்திரங்கள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லைப்பா. நீங்கள் தான் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தை ஆண்டவரே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே அப்பா, பொடி புயலைக்கும் வேடிக்கும் சிகரத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு மாற்றும்படிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோமாப்பா. நீங்கள் தான் இறங்கி குணமாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோம். அந்த ஆத்மத்தை குணமாக்குங்க தகப்பனே. எஸ் அப்பா, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிகளிலும் ஆண்டவரே இருக்கிற அனைத்து மக்களையும் சந்திங்க, ரட்சிங்க. அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் மூட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. பிராந்திக்கும் விஸ்கிக்கும் ஆண்டவரே அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கப்பா. வீடாக்கும் வீடிக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு மாற்றும்படிக்காய் கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. அப்பா கஞ்சா கடுமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகிட்டாங்களேப்பா. எல்லா மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். இந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ரட்சித்து மாற்றுங்கப்பா. வாலிபரை தொடுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. எத்தனை வாலிபர்கள் குடித்து வெறித்து குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சண்டையும் பிரச்சனையுமா இருக்குதப்பா. எல்லா குடும்பங்களிலும் ஒரு பெரிய சமாதானத்தை நிலைநாட்டி நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. இப்படியாக ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து எல்லா மக்களையும் ரட்சித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்த போறதைக்கா நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி. ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பூமிக்கு ஆண்டவராக இயேசுவே, உமை போற்றுகிறோமை, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. கருணை கடலே, கருண சமுத்திரமே, அப்பா பார்வையில்லாத எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஐயா ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு முடி பிள்ளையா மாறணும் ஆண்டவரே. கை கால் முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படணும் ஐயா. அவர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. முடி பிள்ளையா மாற்றுமப்பா ஆண்டவரையுமே. தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களும் முடி பிள்ளையா மாறணும், பரலோகத்துக்கு வரணும் ஐயா. பரிசுத்தவங்களை மாற்றணும் ஆண்டவரே. ஒரு ஜனம் கூட கெட்டு போகிறது உங்களுடைய சித்தம் இல்லைன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சுவாமி. எல்லா ஜனங்களும் இப்படி வருகை காயத்தப்படுத்தணும் ஐயா. மே அண்டி கொள்ளணும் ராஜா. அவன் தாத்துமா வெளியேறப்பட்டு தானே சுவாமி. அவங்களுக்கு மனம் திரும்பணும் ஐயா. மே அண்டி கொள்ள கிருவை தர முடி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவே எப்படியாவது இறங்குமாப்பா, இறங்குமாப்பா. அந்த மக்கள் வீட்டு கொள்ளுங்கப்பா. தொழு நாயில் கஷ்டப்படுற மக்கள் அப்பா, அவங்களை இறைச்சி தொல்லும் பரிசுத்தப்படுத்துங்க. காத்து கொள்ளுங்க. உண்மை தேடவும் அண்டி கொள்ளவும் மோடு இருக்கவும் நீர் கிருபை தர முடியா செபிக்கிற ஐயா. மனமும் மாம்சமும் விரும்பினபடி வாழாத விடுக்கி என் தேவனை கத்தவே உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. திருநங்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரச்சித்தொல்லும், ரச்சித்தொல்லும். பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வரை தாங்க. செபிக்கிற மக்களா, துதிக்கிற மக்களா, மீ ஆராதிக்கிற மக்களை, மீ அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ரச்சித்தொல்லும், ரச்சித்தொல்லும் ஐயா. பரலோக ராஜாவையுமே நோக்கி கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, எங்களை படைச்சவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களை மீட்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். அதே போல தெருவாரம் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா மக்களும் மனம் திருமணம் கொடப்படணும், உண்மை தேடணும், அண்டி கொள்ளணும் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் மீ அறியாம பாவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். பகலெல்லாம் ஆண்டவரே அப்பா தருமெடுக்கிறாங்க. இரவழைப்பி பார்த்தா குடி வெறியில இருக்காங்களே சுவாமி. அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களெல்லாம் மனம் திரும்பணும், காத்துக்கொள்ளணும். தேவனே, தேவனே, கிருவ தர முடி ஆட்சேபிக்கிறோம். ரட்சித்து முடிப்பிள்ளையா மாற்ற வேண்டும், பரலோகத்துக்கு வரணும். பசுத்தவன்களை மாற்றும் ஐயா. உண்மை சந்திக்க தகுதிப்படுத்த முடியா செபிக்கிற ஐயா. அதே போல எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ பாதுகாவல் இல்லைப்பா. சிறு பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை, பெரியவங்களுக்கு பாதுகாவல் இல்லை, வாழை பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை. எவ்வளோ கஷ்டங்கள் ஐயா, எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். கர்த்தர் வீடை கட்ட விட்டால் கற்றவங்களுக்கு பிரயாசங்களும் விருதாகின்னு சொன்னீரே. 9 வயசு குழந்தைக்கு எத்தனை பலவீனங்களும் வருதப்பா. இதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தாவே எங்கள் தேசம் எங்கேயோ இருக்குதப்பா. இயேசுவே எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, மனம் இறங்க முடியா செபிக்கிறோம்யா. எத்தனை சனங்கள், எத்தனை சனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று இறங்குமப்பா, இறங்குமப்பா, தகப்பனே இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்களை பிரயாசங்களை விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவல் விழித்திருக்கிறது விருதான சொன்னீரப்பா. நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் ஐயா. அக்கினிமலை அந்த காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது மாத்திரலாண்டவர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியாவுக்கும் ஆமாம் அவங்களுக்கு சண்டை நிப்பாட்டித்தாங்கப்பா, நிப்பாட்டித்தாங்க ஏசப்பா. எத்தனையோ சனங்கள் ரத்தம் சிந்திருக்காங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சனங்கள் அப்பா நெருக்கப்பட்டிருங்கப்பா. பாலஸ்தீனியாவில் 28,000 சொல்கிறாங்க ஏசப்பா. ஐயோ இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்குவப்பா அப்பா, எங்கள் மக்களுக்கு இறங்குவப்பா, இறங்குவப்பா. இந்த சண்டையை வாய பண்ண முடியாச்சு வைக்கிறோம். யுத்தத்தை வாய பண்ணுகிற தெய்வமே வேஷ்டா ஆத்துமா அப்பா பிசாசனவன் அப்பா ஆத்துமாக்களை கொண்டு கொள்ளை கொன்று குமிக்கிறான் ஏசப்பா. மனம் இறங்கும் ஐயா. இஸ்ரேல் எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க, பாலஸ்தீனிய மக்கள் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, அமாசி மக்கள் எத்தனை பேர் இருந்துட்டாங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு சண்டை நிப்பாட்டுங்கப்பா. நீங்கள் சொல்லாகுனியர் கட்டளை நிற்கு ஆண்டவரே. எத்தனையோ சனங்கள் கொல்லப்பட்டாங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அப்பா. ஐயா ஐயா நரணத்தை தாய் விட்டு பிள்ளைகள் விட்டு பிள்ளைகள் தாய் விட்டு பிள்ளைகள் இறந்துடுறாங்க, பிள்ளைகளை விட்டு தாய் இழந்துடுறாங்க, தகப்பன் இழந்துறாங்க, கணவன் விட்டு மனைவி இழந்துடுறாங்க. இயேசுவே இந்த சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இந்த மக்களுக்கு எப்படி ஆதி இறங்கி இந்த யுத்தத்தை ஓய பண்ண வேண்டுமா செபிக்கிறையா. யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அதே போல அப்பா மீ நோக்கி கெஞ்சுகிறோம். அப்பா உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கு பிரச்சனை எவ்வளவு நாட்களாக இருக்குதப்பா. ஆண்டவரே எத்தனையோ சனங்கள் அவதி ஆகிட்டாங்களேப்பா, எத்தனை சனங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. உன்ன உணவுக்கு உடுத்த உடைக்கும் தங்க இடம் இல்லாமல் எத்தனையோ தவிக்கிறாங்களே ஏசப்பா. ஐயா அந்த சண்டை நிப்பாட்டி தாங்க ஏசப்பா, நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்க ஐயா. மை நோக்கி கெஞ்சரு யுத்தத்தை வாய பண்ணுகிறவரே, நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அந்த சண்டைக்கு நிப்பாட்டி தாங்கப்பா. எந்தெந்த தேசத்திலாம் நான் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்குதாண்டவரே. இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இறங்க வேண்டும் ஐயா, எங்கேயுமே சண்டை வர வேண்டாம் ஆண்டவரே. தயவாக இறங்குமப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க. உங்களுடைய கரம் தாங்கட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா நீங்கள் இறங்க வேண்டும், தகப்பனே இறங்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் மாற்ற வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் மாற்ற வேண்டும். மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஐயா. சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. எல்லா சனங்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும்ப்பா. உம்மோடு இருக்கணும் ஐயா, உண்மை போல மாற்றணும். எப்பொழுதும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா உம்மோடு இருக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உலக ஆசை பாசத்துக்குள்ளேயும் ஆண்டவரே, உலக சிட்டிங்கத்திலும் ஆண்டவரே சிக்கி தவிக்கிற மக்களை தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்க. இதுதான் உலகம், இதுதான் சந்தோஷம் நினைக்கிறாங்களப்பா. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகனம் மகிமை மகத்துவத்தி உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் யாத்ராகமும் 15 அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் வலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவர்கள் குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எதை குடிப்போம் என்றார் என்ன குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அப்பொழுது 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக 2 ராஜாக்கள் 3 அதிகாரம், சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3 அதிகாரம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம்.
2: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி 2 ராஜாக்கள் 3 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமேரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போக்கத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து பட்டணங்களை எடுத்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதில் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருக்கிற போது கவன்கார் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாக விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலகத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 138 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம். சங்கீதம் 138, தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். மீன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நிகழ்விடாதிருப்பீராக என்பதே ஆமேன். வருகின்ற வாரம் 3 ஞாயிற்றுக்கிழமை மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருக்கிருபையால் தாங்கப்பட்டு வருகிற 4 மிஷினரிமார்கள், அவர்களுக்காக நாம் மாதந்தோறும் சபையாக ஒரு தொகையை கொடுத்து வருகிறோம். இன்னொரு மிஷினரிமாருக்கு முழுமையாக கொடுக்க முடியாமல் ஒரு அதில் ஒரு பகுதி நாம் கொடுக்குறோம். ஆகவே 5 மிஷினரிமார்கள், அவர்களுக்காக காணிக்க அடுத்த வாரம் சேகரிக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆயத்தத்தோடு கூட கடந்து வர அன்போடு கூட உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். புது காணிக்க நேரம் ஒரு பாடல் பாடப்படும் போது காணிக்கை

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்களை ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அக்கா இன்றைக்கு நம் நடுவிலேயே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் எங்களுக்கு தந்தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உற்சாகமாக உதாரத்தமாக ஆண்டவரே கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்தரலாம் அங்கீகரித்தரலாம் ஆண்டவரே. கர்த்தாமட கரங்களிலே பெற்று முட கரங்களிலே கொடுக்க எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களிலும் அபிரிதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. நீங்கள் அப்படி செய்ப்பார்த்தாய்க்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: சின்ன கோரஸ் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகின்றோம்.

0: நல்ல பிதாவே உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் உன் வேத வசனத்தை தியானம் செய்யும் பொழுது அருமையான சகோதரர்களை மறைத்து கர்த்தர் பேசுங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் என்னோடு எங்களோடு இடைப்படும். இந்த வேத தியானத்துக்கு விரோதமாக எலும்புகள் எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. அக்கா மறைத்து செயல்படுங்க. லைவில் ஏற்பட்டிருக்க தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தொழில்நுட்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தடை செய்கிற பொல்லாதாவைகள் இயேசுவின் நாமத்தில் கை எடுப்பானாக. கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.
1: ஒரு ரெண்டு கண்கள் முடிச்சாம் போடுவோம். எங்களை அன்பாடியை சீத்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. நன்றியோடுமை துதிக்கிறமை சௌத்தரிக்கிறமை அம்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம். செய்திக்குறதுமாக கிரீச்சரை எல்லா சாத்தானையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். நீங்கள் தான் பேசுகிற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. நீர் பேசும் பொழுது பொருட்படுத்தி கொள்ளும். இதுக்கு உரமாக கிரீச்சர் எல்லா சாத்தானி இயேசுக்கு திரமத்தில் கட்டப்பட்டு போட்டு ஆண்டவரே உங்கள் நாம மட்டும் மகிப்படட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கி மே மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தின் திருவசனம் ஊடுருவி செல்ல காத்தல் கெஞ்சுகிறோம் ஐயா. எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரசகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரவப்பிதாவே ஆமே. கத்தடி பரிசுத்தி நாமத்தை மகிப்படுவதாக. சபையர் அனைவரையும் லைவாக பார்க்குற அவரையும் யூடியூப்பில் பார்க்குற அவரையும் இயேசுக்கு திருநாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த வசனம் ஒன்று நலம் புஸ்தகம் 4:10 வசனம்.
2: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
1: வேண்டிக்கொண்டான்.
2: அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
1: அருளினார். நம்மளும் கத்துட்ட ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உடைய கரைய மேல இருக்கட்டும், உடைய கரைய மேல இருக்கட்டும் சப்பா, உடைய கரையின் மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் கேட்க போகிறோம். கேட்கணும், கேட்டால் கர்த்தருடைய கரை நம்ம மேலே வரும். அல்லேலூயா. கர்த்தர் கரை இருந்தால் தான் நம்ம நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கணும். ஏசாயின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 41:10.
2: நீ பயப்படாதே,
1: நான்
2: உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே,
1: நான்
2: உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு
2: சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால்,
1: உன்னை
2: தாங்குவேன்,
1: பார்த்தீங்களா, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மளுக்கு கர்த்தருடைய வலது கரம் நம்மளை தாங்குறது. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய கரம் தான் நம்ம தாங்கிறது. ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் உடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா, உடைய கரையை மேலே இருக்கட்டும் சப்பா. எனக்கு இந்த நம்ம நிறைய பேர் அவங்க பேசலை இவங்க பேசலை எப்படியும் கலங்குறோம். ஆனால் கர்த்தருடைய கரை எம்எல்ஏ இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய கரை எம்எல்ஏ இருக்கட்டும், பயப்படாத உன்னோடு இருக்குன்னு தகையதும் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்துனால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தாங்குகிற கரம் கத்துடி கரம், அவர் கரம் தான் நம்ம தாங்க முடியும். மற்றவங்க எத்தனை பேர் நம்ம கரை அவங்க கரை நம்ம கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கத்துடி கரை நம்ம தாங்கணும். கத்தரி விழுமுறதோடு நம்ம கெஞ்சணும். இங்கேயும் சொல்கிற சங்கீத புஸ்தகம் 118:16.
2: கர்த்தரின் வலது கரம், உயர்ந்திருக்கிறது,
1: கர்த்தருடைய வலது கரம்
2: பராக்கிரம் செய்யும்,
1: கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கு. கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? பராக்கிரம செய்யும். கர்த்தருடைய கரத்தின மேலே வைங்கப்பா. அவர் கரை உயர்ந்திருக்கிறது. அவர் உயர்ந்திருந்தார், நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் தான் நம்மளை உயர்த்துவார், நம்மளை உயர்த்தி ஆசீர்விக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும். உங்களுடைய கரை உயர்ந்திருக்கு ஆண்டவர், என்னை உயர்த்திங்க, என்னை பராக்கிரம செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரி, கர்த்தருடைய கரை என்னெல்லாம் நம்ம மேலே இருந்தால் என்ன ஆசீர்வாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் எஸ்ரன் புஸ்தகம் 7:6.
2: அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்,
1: அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
2: அவன் மேல் இருந்ததினால்,
1: அவர் மேல் இருந்ததினால்
2: அவன் கேட்டவைகளை எல்லாம்,
1: அவர் கேட்டவைகளை எல்லாம்
2: ராஜா அவனுக்கு கொடுத்தான்.
1: ராஜா அவனுக்கு கொடுத்தார், கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. எஸ்ரா என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தார். நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருந்தனா நினைச்சவர் நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க. கர்த்தர் கொடுக்க உதவிச்சவர். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய கரை எஸ்ராமல் இருந்துச்சு, அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். உங்கள் மேலே யாசின் கரை இருக்கா? நீங்களே அலசி பாருங்கள். என் மேலே யாசின் கரை இருக்க, நானே அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்க வேண்டும். நெகேமியன் புஸ்தகம் 2:8.
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய அன்புள்ள கரம்,
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய தயவுள்ள கரம்
2: என் மேல் இருந்தபடியால்,
1: என் மேல் இருந்தபடியால்
2: ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார்.
1: அவர் அவைகளை ராஜா எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய தயவுள்ள கரமல் இருந்த ராஜா நினைச்சுவார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரமல் தங்கி இருக்குதா? என் ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் மேலே உங்களுடைய கரை இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய தயவுள்ள கரை என் மேலும் தங்கட்டும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். எஸ்தரின் புஸ்தகம் 3:15.
2: அந்த அஞ்சக்காரர்,
1: அஞ்சு அஞ்சல்காரர்
2: ராஜாவின் உத்தரவினால்,
1: ராஜாவின் உத்தரவினால்
2: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள்.
1: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். பஞ்சாதானா எஸ்தரின் கரம் 2:15. சாரி,
2: எஸ்தருக்கு,
1: எஸ்தருக்கு
2: தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும்,
1: எஸ்தருக்கு தான் காண்கிற எல்லார் கண்களிலையும்
2: தயவு கிடைத்தது.
1: தயவு கிடைத்தது. எஸ்தர் பால கர்த்தரு கரைந்ததுனால காண்கிற எல்லார் மேலே என்ன செஞ்சான், என்ன கிடைச்சதா? தயவு கிடைச்சது. சொல்லுங்களேன், யார் கண்ணில் தான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே நீ பார்த்தா வெடுக்கு வெடுக்குன்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். எஸ்தருக்கு எல்லா கண்களும் என்ன
2: கிடைச்சதான்?
1: தயவு கிடைச்சிது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2:52.
2: இயேசுவானவர்,
1: இயேசுவானவர்
2: ஞானத்திலும்,
1: ஞானத்திலும்
2: வளர்த்தியிலும்,
1: பலத்திலும்
2: தேவ கிருபையிலும்,
1: தேவ கிருபையிலும்
2: மனுஷர் தயவிலும்,
1: மனுஷர் தயவிலும்
2: அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
1: அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கண்களை அவருக்கு என்ன செஞ்சுதான், அதிகமா தயவு கிடைச்சிது. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிரு, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கைகளும் அதிகமா விருத்தி அடைந்தார். மனிதர் கண்களை அவருக்கு தயவு கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கே மனுஷர் கண்களுக்கு தயவு கிடைச்சி நமக்கு எல்லாருக்கும் எத்தனை அதிகம் தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எல்லார் கண்களையும் தயவு கிடைக்கணுமோப்பா, உங்களோட கரை எம்எல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கண், ஆண்டவர் கரை நம்ம மேலே இருந்ததுன்னா எல்லார் கண்களையும் நமக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். ரெண்டாவதாக கர்த்தர் கரை நம்ம மேலே இருந்தேன்னு சொல்லி ஒருமைப்படுத்து தான் வாசித்து பாருங்க. 2:4. 30:12.
2: யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும்
1: பிரபுக்களும்
2: கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு
1: தேவனுடைய கரம்
2: அவர்களை ஒருமனப்படுத்திட்டு
1: கர்த்தர் நம்மள கர்த்தருடைய கரம் நம்மள இருந்த நினைச்சு ஒருமப்படுத்து. நமக்கு சொல்றோம்ல, எண்ணங்கள் செதறுது, ரொம்ப குழப்பம் வருது, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, என்னை அறியாமல் குழப்பறது, என்னை அறியாமல் குழப்பறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டர் கரை நம்மள் இருந்ததுன்னா நம்ம உள்ளத்தை என்ன செஞ்சிடுவார், ஒருமைப்படுத்துவார். நம்ம ஆண்டரை கேட்கணும், கர்த்தாவே உடைய கரைய மேலே இருக்கட்டும், இயேசுவே உடைய கரைய மேலே இருக்கட்டும், என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும் ஐயா, என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும். நம்ம நாலஞ்சு பேர் சேர்ந்து செபிக்கிற நமக்குள்ள ஒருமானப்படலைன்னா கேத்தர் கேட்குற ஆண்டவர் உங்களுடைய கரம் ஒருமைப்படுத்தணும்ப்பா, என்னை ஒருமைப்படுத்தும், உங்களுடைய கரை எம்எல்ஏ இருக்கட்டும். கர்த்தருடைய கரை இருந்தால் நம்ம எல்லோரும் என்ன செய்யும், ஒருமைப்படுத்தணும். சபையிலே கர்த்தருடைய கரை எல்லாரும் மேலே இருந்தால் ஒற்றுமை ஒருமானது வரும். நமக்கு ஒருமானது இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய கரை இருந்தால் தான் நம்மளை ஒருமைப்படுத்தும். கர்த்தருடைய கரை இல்லாட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, குழப்பம், சோர்வு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிடிக்காது இப்படிலாம் ஏறும். கர்த்தாவே உங்களுடைய கரையை நீ ஒருமைப்படுத்திட்டோமாப்பா, எங்கள் மேலே ஒவ்வொரு மேலேயும் சபையில் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரை இருக்கணும். நம்ம கேட்கணும், கர்த்தாவே கர்த்தருடைய நம்ம சபையில் எல்லார் மேலேயும் ஒருமை கர்த்தருடைய கரை இருக்கணும் ஐயா, அப்போ தான்ப்பா எங்கள் சபையில் ஒருமானது இருக்கும் தங்க. நம்ம கேட்கணும், கர்த்தர் ஒரு கரை நம்ம மேலே இருந்ததுன்னா நம்மளை என்ன செஞ்சிருவார், ஒருமைப்படுத்துவார். அது மாத்திர இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 1-3 வரைக்கும்.
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
1: அந்த இடத்துல என்ன செஞ்சாங்களாம், கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்து
1: ஒருமனப்பட்டு, தூரம் இருக்குல்ல, ஒரு இடத்துல யார் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள்.
2: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர் நினைச்சு பரிசுத்தாவினர் எல்லாரும் மேலே வந்து இறங்கினான். ஏன்னா அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு குழப்பம், என்ன முடியலையே, வீட்டில் போய் அதை செய்யணும் இதை செய்யணும், எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருமனப்பட்டிருந்தா கர்த்தர் பரிசுத்தாவின மேலே உள்ளத்தில் இறங்குவார், அவர் நம்ம உள்ளத்தில் இறங்குவார். பலத்த வழக்கம் போல் ஒரு காற்று வந்துச்சு, எல்லார் மேலேயும் பரிசுத்தாவின் இறங்கினான். ஏன் நம்ம மண்டல இறங்க மாட்டேன்றாரு, நம்ம உள்ளத்துலேயும் ஒருமை வேணும். ஒருமுகத்தோடு ஒரே மனதோடு இருக்குமானா தேவனுடைய கரம் நம்ம மேலே இறங்கும். அது ஆண்டு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 19:19
2: அல்லாமலும்
1: உங்களில் இரண்டு பேர்
2: தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
1: பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
2: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில் ரெண்டு பேராது ஒருமனப்பட்டிருந்தா நம்ம என்ன கேட்குறோம் பிதா நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம ஒருமை இல்லாமல் மனசு குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம செபம் கேட்கப்படாது. ஒரு மனதோடு உட்கார்ந்துருந்தா கத்திரி நம்ம செபம் கத்திட்ட கேட்கப்படும், கத்திர நமக்கு உடனே பதில் தருவார். அதுக்கு தான் ஒருமனப்பட்டிருக்கணும். அதான் இங்கேயும் வாசிக்கிற அப்போஸ்தலர் 4:32
2: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
1: ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவங்களுக்கு அதுக்கடுத்து வாசிப்பாரு,
2: ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும்
1: தன்னுடையதென்று
2: சொல்லவில்லை
1: சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது அதுக்கடுத்து அப்படி வாசிச்சு
2: கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்
1: எப்படி சாட்சி கொடுத்தாங்களா மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்
2: அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது
1: எல்லாரும் மேல என்னாச்சு பூரண கிருபை ஏன்னா அங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒருமலைப்பட்டிருந்தாங்க அதனால கர்த்தருடைய பூரண கிருபை எல்லார் மேலையும் உண்டாயிருந்துச்சு நம்ம ஒருமனப்பட்டிருக்கணும் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும் ஆண்டவரே என் மனசை ஒருமைப்படுத்துங்கப்பா எங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒருமைப்படுத்தும் அது எப்போ ஒருமனம் வருவோம் கத்திரிக்கார நம்மள தங்கியிருந்தா மாத்திருந்தா இப்போதான் நமக்குள்ள ஒருமை வரும் ஒருமகம் வரும் ஆண்டுகிட்ட கேட்கணும் ஆண்டவரே என் குலத்தை ஒருமைப்படுத்துங்கப்பா ஒருமைப்படுத்துன்னு சொல்லி கேட்கணும் மொதல் கத்தர் ஒருமைப்படுத்துன்னா கத்தர் என்ன எசரா கத்தருடைய கரந்து அவருக்கு என்ன செஞ்சு ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார் ரெண்டாவது ஒருமைப்பட்டிருந்தா பரிசுத்தாவினருக்கு மேலே இறங்கினார் இங்கே கடைசியை பார்த்தோம் அவங்க எல்லோரும் ஒருமைப்பட்டிருந்தாங்க அவங்க பூர்ண கிருபை உண்டாயிருச்சு மூணாவதாக கத்தருடைய கரணம் மேலே இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் எஸ்ரா புஸ்தகம் 8:31
2: நாங்கள் எருசலேமுக்கு போக
1: முதலாம் மாதம்
2: 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம்
1: அகாவா நதிக்கு புறப்பட்டோம்
2: எங்கள் தேவனுடைய கரம்
1: எங்கள் மேல் இருந்து
2: வழியிலே
1: சத்துருவின் கைக்கும்
2: பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது
1: யார் கைக்கு முத என்ன யார் கைக்கு தப்பிச்சாரா சத்துரின் கைக்கும் பதவி இருக்கிற கைக்கும் தப்பிச்சாரு கத்தர் நமக்கு கத்துடைய கரை நம்மள இருந்துன்னா நம்மளுக்கு யார் சத்துரு நமக்கு யார் பேர் சத்துரு பிசாசின் கைக்கும் நமக்குள்ள மனிதர்கள் பதவி இருந்தாலும் நம்மளை என்ன செய்யும் கத்தடி கரை நம்மளை தப்பு வைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டுமாப்பா உங்களுடைய கரம் தங்கியிருக்கணும் எனக்கு உதவி செய்யப்பா உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும் உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும் இயேசுவே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும் கத்திரிட்ட கேட்டால் கத்திரி கரை நம்மளை தங்கியிருக்கும் கத்திரிட்ட கேட்கணும் ஒரு நாள் நம்ம கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் யாத்ரா புஸ்தகம் 15:6
2: கர்த்தாவே
1: உம்முடைய வலது கரம்
2: பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது
1: கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா
2: கர்த்தாவே
1: உம்முடைய வலது கரம்
2: பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது
1: பலத்தினாலவா உங்களுடைய கரம் கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா பலத்தினால் முகத்தும் நிறைந்திருக்கிறது
2: கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது
1: கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்து பகைஞனை நொறுக்கி விட்டது அல்லேலூயா கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துன்னா பகைஞனை என்ன செஞ்சிடும் நொறுக்கிடும் நமக்கு பகைஞன் யாரு பிசாசு அவன் கையை நொறுக்கி அவனை நொறுக்கிறோம் கத்துட்ட ஒரு நாள் நம்ம கேட்கணும் ஆண்டவரே உடைய வலக்கரை நிறைய மேலே இருக்கட்டும் உங்களுடைய கரம் பார்க்கிங்க நெருக்கட்டும் ஐயா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க சொல்லி நம்ம கேட்கணும் முதல் பார்த்தோம் கத்துடைய கரை என்ன செஞ்சிச்சு எச்சராமலை தங்கியிருந்தால ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு ரெண்டாவது கத்துற கரை நம்மளால் தங்கின என்ன செய்யும் நம்மளை ஒருமைப்படுத்தும் மூணாவது கத்துடைய கரை என்ன செய்யுது நம்மளுக்கு சத்துருக்கள் கைக்கும் பதவி இருக்கு கைக்கும் நம்மளை விலக்கி காத்தது. கர்த்தருடைய கரம் நாலாவது நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 3:15-16.
2: இப்போதும்
1: ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை
2: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது
1: கர்த்தருடைய கரம்
2: அவன் மேல் இறங்கி
1: அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்
2: இந்த பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்காலுகளை வெட்டுங்கள்.
1: 16 அதானே, அது கூட இன்னொரு 17 கூட வாசிக்கலாமா? வாய்க்கால் எங்கும் இந்த இடத்துல முழுவதும் வாய்க்கால் வெட்டுங்கன்னு சொன்னார். அதுக்கடுத்து
2: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்
1: மழையையும் காண மாட்டீர்கள்.
2: ஆனாலும்
1: நீங்களும்
2: உங்கள் ஆடு மாடுகளும்
1: உங்கள் மிருக ஜீவன்களும்
2: குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரனால் நிரப்பப்படும் என்று.
1: இந்த பள்ளத்தாக்கு என்ன செய்யணும்? தண்ணீரால நிரப்பப்படும் என்று
2: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: கர்த்தருடைய கரம் எலிசா மேலே தங்கியிருந்துச்சு. அந்த ராஜாக்கெல்லாம் சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, இந்த வனாந்திரத்தை எங்கேயுமே தண்ணி இல்லை, மோவப்பு கையில் தான் உப்பு கொடுக்க தான் ஆண்டர் கொண்டு வந்தாரான்னு முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஒரு சுரமண்டக்காரர் கூப்பிட்டு வந்து பாதிக்கும்போது எலிசா மேலே என்ன செய்தது? தேவனுடைய கரம் தன் அமர்ந்தது. அப்போ நம்ம கர்த்தருடைய கரம் முதல்ல பார்த்தோம். கர்த்தருடைய கரம் தங்கி நமக்கு என்ன கிடைக்கிது? தாய்வு கிடைச்சிது. ரெண்டாவது ஒருமைப்படுத்துச்சு. மூணாவது நம்ம சத்துன் கைக்கும் பதவிகள் கைக்கும் நம்மளை விளக்கிடுச்சு. நாலாவது என்ன செய்ய? கர்த்தருடைய கரணம் மேலே என்னது இறங்கினாருன்னா, கர்த்தருடைய கரணம் மேலே இறங்கினா என்ன செய்வோம்? நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நீங்கள் நானும் சொல்லணும்னா கர்த்தர் கரணம் மேலே இருக்கணும். ஆண்டவரே, உடைய கரையை மேலே இருக்கட்டும். இயேசுவே, உடைய கரையை மேலே இருக்கட்டும். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஏசப்பா, எனக்கு உடைய கரையை மேலே இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தரி நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வாஞ்சி வரணும், தாக வரணும். அப்போ கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கும். இருந்துச்சுன்னா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். அது மாத்திரல, தேவனை தரிசிக்கவும் முடியும். எசேக்கியேல் புஸ்தகம் 8:2.
2: அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற
1: ஆறாம் வருஷத்தில் ஆறாம் மாதம்
2: ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்
1: யூதாவின் மூப்பர்கள்
2: எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது.
1: அப்பொழுது
2: இதோ
1: அக்கினி சாயலாய் தோன்றுகிற
2: ஒருவரை கண்டேன்.
1: அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம்
2: அக்கினியும்
1: அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம்
2: சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது.
1: அங்கே என்ன செய்ய? கத்துடி கரம் எஸ்ரமா தங்கியிருந்த அவர் என்ன செய்யறாரு? தரிசனம் பார்க்குறாரு. எஸ்ஐக்கள் மேலே கர்த்தருடைய கரம் தங்கினால அவர் என்ன செஞ்சார்? தரிசனம் பார்த்தார். முதல் எலிசா மேலே கர்த்தருடைய கரம் தங்கிடுச்சு, அவர் தீர்க்கசுவரர் சொன்னார். ரெண்டாவது எஸ்ரா மேலே எஸ்ஐக்கு மேலே கர்த்தருடைய தங்கினால எஸ்ஐக்கள் என்ன செஞ்சார்? தரிசனம் பார்த்தார். உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தருடைய கரம் தங்கிச்சுன்னா நம்ம தீர்க்கசுவரர் சொல்ல முடியும். அது மாத்திரல நம்ம தரிசனம் பார்க்கவும் முடியும். கர்த்தருடைய கரம் தங்கணும். ஏன் நமக்கு தீர்க்க தரிசனம் வரும்? நீதிமொழி புஸ்தகம் 29:18.
2: தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்.
1: ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்களா? சீர்கெட்டு போவார்கள். நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாதான் மக்களுக்குள்ள ஒரு உயிர்மீச்சு அடையும். தரிசனம் பார்க்கணும், கத்துட்டு கேட்போம்மா, ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கட்டுமாப்பா. முதல் பார்த்தோம் கத்துடைய தங்க கத்துரு கரம் எசுராமில் இருந்தது, ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். ரெண்டாவது கத்துரி கரம் ஒருமைப்படுத்துச்சு. ரெண்டு நாளாகம்மா 30 அதிகாரம் 12 வசனம். மூன்றாவது கத்துடி கரம் தங்குச்சு, சத்துருக்கும் கைக்கும் பதவியில் கைக்கும் விலை காத்து கொண்டார். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 89 சங்கீதம் 21-22.
2: என் கை அவனோட உறுதியாயிருக்கும்.
1: கத்து சொல்ற சங்கீதக்காரரை பார்த்து, என் கை அவரோட உறுதியாயிருக்கும்.

0: நம்மளை என்ன செய்வது? சத்துரு என்ன செய்ய முடியும்? நம்மளை நெருக்க முடியாது.
1: நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை.
0: நியாயக்கேட்டின் மகன் அவனை என்ன செய்ய முடியாது? யாரையுமே நம்ம கத்தோடிக்கார நம்மள இருந்தா ஒடுக்க முடியாது. அதுதான் கத்தோடிக்காரம். கத்துட்டு கேட்கணும் ஆண்டவரே, உடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா, உடைய கரையை மேலே இருக்கட்டும், உடைய கரையை மேலே வேணுசப்பா. மூணாவது கத்துடைய கரை இருந்தால் சத்துர் கைக்கு பதவியூர் கைக்கு நம்மளை என்ன விலைக்காக்கும். அது மாத்திர நான்காவது கத்துடைய கரை நம்மள் இருந்தால் தீர்க்கதரிசியெல்லாம் மாற்றுவார். அது மாத்திரல கத்துடைய கரை நம்மள் இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஆண்டு கருத்தில் ஒப்புடுச்சோம் பண்ணும் ஆண்டவரே, உடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய கரையங்க மேலே இருக்கணும், எங்களுக்கு உதவிச்சின்னு சொல்லி நம்ம கேட்போமா? கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்விப்பார்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா?

ஆண்டவரே, உம்முடைய கரையின் மேல் தங்கட்டும், வாய்த்திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா அப்பா? உங்க கரையின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாரும் கேட்போமா?

நிகமியா எஸ்தர் போன்றவர் மீது கத்தோலிக்க நாம் இருந்த போது கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். போகிற இடத்துல தயவு கிடைக்க தேவக்காரன் நமக்கு அவசியம். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க கரம் என் மீது இறங்கட்டும். ஆண்டவரே எஸ்ரா மீது நெகமியா மீது இருந்த கரம் எங்கள் மீது இறங்கட்டும் ராஜா என்று சொல்லி வாய் திறந்து கேளுங்க. கேட்கும் பொழுது தேவன் நம்மை தொடுவார். அந்த கரை இப்பொழுது நம்ம வந்து அமரும். வாய் திறந்து சொல்லுங்க, உங்க கரம் என் மேல் அமரட்டும். தேங்க்யூ. திருவர் மேல திரும்ப கைகளை வைப்பேன். சிறுபிள்ளை போல தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க. என் மீதும் கரத்தை வைங்க. ரெண்டாவது கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது நம்மை ஒருமுகப்படுத்தும். ஒருமன பாட்டை கொண்டு வரும். குடும்பத்தில், சபையில, ஊழியத்தில் தேவன் நம்மை ஒருமனப்பட்டவர்களாக மாற்றுவார். ஒருமனம் இருக்கும் பொழுது அங்கு ஆவியான சேவாட ஆரம்பித்து விடுவார். ஒருமனதோடு சீசரில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பினார் என்று நாம் கேட்டோம். அப்பா எனக்கு ஒரு மனதை தருகிற அந்த கிருபை, உன் கரம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி. மூன்றாவது, கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கும். நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிறவர்கள் கைக்கு நம்மை தப்புவிக்கும். எவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அப்படி என்னால் நீங்க இப்ப ஜெபிக்கணும், கர்த்தாவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும், இயேசுவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லாமா, உங்க கரம் இப்ப என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்க ஆயத்தமாய் இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே தேவனே இப்பொழுது உங்க கரம் இறங்கட்டும். ஆமே. எலிசா மீது கர்த்தருடைய கரம் இறங்கின போது அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிய போது கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டது. தேவ தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்ப தாமதமே. வாய் திறந்து சொல்லுங்க, என் மீதும் கரம் இறங்கட்டும். ஜீச ஜீச ஜீச ஜீச.

ஆபீஸ் கேட்டது போல நாமும் கேட்கலாம் ஆண்டவரே. இந்த கரையனோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆம், இயேசுவின் கரம், கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தார் என்னென்ன காரியம் நடக்கும் என்று ஆவியானவர் நமக்கு அழகாய் காண்பித்தார். எஸ்ரா

0: பாஸ்தோ துரப்பா பல்லங்க இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கரை எங்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவே, உங்களுடைய கரை எங்கள் மேலே இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா. எங்களை தீர்க்க தரிசியாக மாற்றுங்க, தரிசனம் பார்க்குறவங்களா எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மோடு இருக்கட்டும் ஐயா. தகப்பனையும் உடைய கரம் தாங்கி வழி நடத்த உங்களுடைய பாத்திர அண்டாடி கெஞ்சுரே இயேசப்பா. கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல சபலபர் ரக்கலபர் ரக்கலவா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அக்கினி மலை அது காத்து கொள்ளுங்கப்பா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமையான காரியத்தை செய்ய மகத்தான காரியத்தை செய்யப்பா. ரட்சிக்க முடியா செபிக்கிறோம், பரிசுத்தாவில் இறைக்க முடியா செபிக்கிறோம், பக்தி வரத்தை தர முடியா செபிக்கிறோம், தேவ கிருவை தேவ பிரசனம் மூட முடியா செபிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்க ஏசப்பா, நோய்களை சுகமாக்குங்க, வலியத்தை பணமாக்குங்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடையினே ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும் ஏசப்பா. கண்ணீரை துடைக்கணும் ஏசப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் கெஞ்சுரச்சா. மனதுருகி ஆசீர்வதிங்க, பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர. ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா சபலவா ரக்கலவா ரக்கலவா ரக்கலவா ரக்கலவரவா ஒரு வீர வர வர வர வர வரி வீர வர வர வர வர வர வர வரி வீர வரவா. வியாதிகள் நோய்கள் நீங்கி போட்டு மந்திர கட்டி செவனட்டு உடைக்கப்படட்டுமையா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் வெற்றி தரும், பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளியாத குடும்பத்தில் சமாந்த தரன் ஐயா. மகிமையான காரியத்தை செய்யணாண்டவரே அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கவலை எல்லாம் மாறணும், பிரச்சனை நீங்கணும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் ஐயா. அவங்க நாம் மையப்பட வேண்டுமாண்டவரே. மகத்தான காரியத்தை நீங்கள் செய்ய முடியா செபிக்கிறோம். உள்ளத்திலேயே வெளியிறங்கமாக அற்புதங்கேண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மை செய்ய முடியா செபிக்கிறோம். ரீ பராக்கரவர் ஈசந்தல கரவர் ஈக்கர வரவா. மகிமை மகிமை மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகள் மேலே தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ ஞானத்தை கொடுத்துருல ராச்சா. அப்பா எல்லா பிள்ளைகளும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளையும் செபாவி ஊற்றுமையா, விண்ணப்பத்தினை ஊற்றுமையா, கிருவை நாய் ஊற்றும் ஆண்டவரே. உண்மை அண்டி கொள்ளும் யாரை யாரா அப்பா உம்மோடு இருக்க எப்போது உண்மை போல மாற்றமுடைய பாத்திரம் செபிக்கிறோம். முழிஞ்சிற எல்லா மக்களுக்கு வரங்களில் வல்லமையில கனிகள் நிரப்போம். துதிக்க செபிக்க உதவி செய்யுங்க. உன்னது பலத்தால் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஆண்டவரே. கடைசி வினாடியில் இருக்கிற மாண்டவர் ஒவ்வொருவருமே தேடக்கூடிய மக்களாக, அண்டி கொள்ளக்கூடிய மக்களாக, உம்மோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுதும் திருவிருந்த ஆராதனை நடைபெறும். திருவிருந்திலே பங்கு பெற நம்மை நாம் அர்ப்பணம் சேம மூலங்கள் படியிட்டு ஆண்டவரே உங்கள் பரிசுத்தமான சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் உட்கொள்ள பானம் பண்ண என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் நீ கடந்து செல்லலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் காட். திருவிருந்தில் பங்கு கொள்கிறவர் மூலங்கள் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்.

ஜெபம் செய்வோம். இந்நேரத்தில் கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்ம அர்ப்பணம் செய்து ஆண்டவராய் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியுடமை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா நடைபெறுகிற நமது ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளும். இந்த கூட்டங்கள் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா, நீர் பிரசன்னராக இருக்கிறீர், நன்றி செலுத்துறோம். உங்க மகிமை எல்லாரையும் மூடுவதாக. இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அப்பா கட்டப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலயமாகும் என்று சொன்னீர்கள். இந்த கூட்டணிக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று நாங்கள் சொல்ல அப்பா ஜெபிக்கிறோம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடமையிலெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த கூட்டங்களுக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வாங்காண்டவரே, தலைவராக இருந்து பொறுப்படுத்த நடத்துங்க. உங்க மகிமை இறங்கட்டும். இடத்த சுற்றி இயேசப்பா, உங்க ரத்தத்தினால வேலி அடைப்பீராக, உங்க அக்கினினாலும் ஆவியானவரால் உங்க பிரசன்னத்தினால வேலி அடைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். வந்திருக்க அன்பு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்க மக்களை கொண்டு வரும். எல்லாம் நாம் மகிமைக்காகவே நடைபெறட்டும். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் நாம் மகிமைக்காக நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்பில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும். மின் கருவிகள் ஒவ்வொன்றிலும் ரத்தம் தெளிங்க ஏசப்பா. தங்கு தடையின்றி இயங்க உதவி செய்யுங்க. எல்லா பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தாழ்த்தி கொடுக்கிறோம். துதி கன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமான